0: chikeb ye la gong mo chung ngu chi ji di nyel kiran ki bde yin me yo de chola ti su nyu cha su na pa pyu yin he fan xin
1: nyer ngu ji bde di ne me yo ji bde yin su ya shu
2: chikeb ye la chok ka be mo zhi sa be ji ge su
1: ran chi ya xu
2: 其实米奇,唐多我有切的切,我有老婆拉别切了,出这笔呢,就没再卡车啊。就能切都一呢,即便你来切起来切都一,怕多么寻出三货嘛哩。
1: 你也逃上去,其实就是下笔呢,解码土地不要是,穷过穷。
2: 你就卡他说。
1: 前面都,接水的。

0: Rangge, ne su de zhe su ye yo de mei a. Shu ju wan la la ka le lo gu ya ka le yo de. Kong ka su du ne su ru ju ne tang zhe ba.
1: Ne kong ka le lo ji mie, ne kong le ne lu yong zhe xie wo sam ju.
0: Na zu suo wa ge gu zhe ba. Yin ji ne lu yong zhe xie chang me se bu suo wa yo ma zhe. Cui le ma su jie suo wa quan tang zhe ba, zha sa gu ya ka du.
2: Ran yi ne, sam me ka de deng yu, ye ni ka de jiao zeng.
0: Chang me rangge, tui mi xing la za zhe. Shu ju wan la la zha sa jie, na zuo pian dou ka de yo zhe.
2: 想这事儿嘛的呗，
1: 爸爸，龙马西达，俺在屯达，俺在他家也是。让给他家也，让给他家，都不用的，那算他爹的这里去干了呗。让伊呢，爹就谢谢潘多，多谢。既然你吃不中，所在吃不着，幸福了不好过些的要打，等到伢起码是吃不着的，能没么多解决就行嘛的。让给谢大娘们的这个人嘞，能没么多解决就行嘛的。
3: 爸爸让瓜住啊，也瞧嘛这。你三妹到底出去玩了才还去一个人？老妈这娃月子，我是多次见妈这不亲嘛这。你爸爸让出去没得？爸爸让给工作也打去啥子？
4: 每次年底，来永镇要买的了，吃来出钱请吃的，来个买大车子，对每次冷过日。
3: 书记官了，去让长西的投资多了。你家一人一季工业也好算，对多了算没去，土么准备修过，过数了，那不是还要是？何警官，先不急不提啥，我们去接了龙的这些人都干啊。
5: 让永子县的永都呀，其实让给中国人呢，俺省这头这业绩还巧了啊。其中俺做瓜种的，哪里也是给不着的。从大都做让给也不叫中学。
3: 永啊，
5: 且呢，工业也不算，能大要嘛是了。
3: 搞得是。
5: 俺中国人的。
3: 这个事，让给爸爸都到齐了。